0: सुनते रहिए शिवा रेडियो, जहां है आनंद ही आनंद।
1: மன்னர் அனுபவம் நிகர சக்தி ரிசர்ச் கரும் சிறப்பு அச்சா ஜாக்கியா லேக்கன் அச்சி பஞ்சை
0: सुनते रहिए शिवा रेडियो, यहाँ है खुशियों का संगम।